0: புலரும் பொழுதில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: மீரா படத்திற்காக MS சுப்பலட்சுமி குழுவினோடு இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா.

பாடலை பாடினார் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். திருவினை நாளும் நல்கிடும் திருவேங்கடவன், தீவினைகள் அகன்றிட அவனடி தொழுவோம், நாராயணா என்போம், நலமாய் வாழ்வோம். ஒலித்த குரல் மீண்டும்.

உள்ளத்திலும் உபதேசத்திலும் உயர்ந்து நிற்பவன், வேதனைகள் தீர்த்து வேண்டுவன அருள்பவன், கோகுலத்தை கோவர்த்தனம் தாங்கி காத்தவனை பணிவோம்.

பாடலை பாடினார் டி.எம். சௌந்தரராஜன். சக்கரம் ஏந்தியே சத்தியம் காப்பவன், சங்கடங்கள் தீர்த்தே அருள்பவன், பார்க்கடல் ஆழ்பவனை பணிந்து போற்றுவோம்.

பாடலுக்காக ஒலித்த குரல் டி எம் சௌந்தரராஜன். அடுத்த ஒலிக்க இருக்கிறது மகாராஜபுரம் சந்தானம் பாடியுள்ள பாடல். குழல் ஊதியே குவலயம் காப்பவன், குறைகள் களையும் கண்ணன் திரு பாதம் பணிவோம், குறைவிலா பெருவாழ்வு நாம் பெறுவதற்கே.

இயற்கை எழில் அனைத்தும் பஞ்சமுகனின் அருளால் எங்கும் எப்போதும் நிறைவாழ்வு அனைவருக்கும். பாடலை பாடுகிறார் நித்யஸ்ரீ மகாதேவன்.

சர்வலோகத்தின் அதிபதிக்கு நமஸ்காரம். மாந்தரின் துயர்களைய தன்னையே வருத்திய தூயவருக்கு நமஸ்காரம். ஏ பி கோமலா அவர்கள் பாடியுள்ள பாடல்.

அகத்தே நின்று என்றும் நம்மை காப்பவன், நிகரற்றவரை தொழுதால் தீவினை நம்மை அணுகாது. அன்பின் உருவாய் நேர்மையின் திருவாய் இருப்பவரை நினைந்து போற்றுவோம். எம் முகமத் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவு பெற்றது தேனிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற

0: நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேகா அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகா அபியாசம், பிராணயாமா குறித்த தகவல்கள், தொடர்ந்து கதை சொல்பவர் ஏனுகு கிஷோர் பாபு அவர்கள், 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 11:10 இசை மலர், ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு, திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லயவின்யாசம், டிசிபி பிரபு, கொரக்க தண்டலம் கே எஸ் திருநாவுக்கரசு ஆகியோரின் தவில், இடம்பெறுவது சத்துஸ்ர ஜாதி திருப்புட தாளம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், தியாகத்தின் தீபம் ஜான்சி ராணி, உரை வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி, உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியலின் வளர்ச்சி, ஐ அக்ஷயா வழங்கும் உரை, அறம் புகட்டிய அவ்வையின் மடி, உரை வழங்குபவர் எஸ் உத்ரா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷய ஹே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:45 திரைகானம், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு விழா குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இந்த குளித்தட்டானது பொதுவாக

0: పాకిస్తాన్పైనా భారత్ 64 పరుగుల తేడాతో ఘన విజయం సాధించిన సంగతి శ్రోతలకు గుర్తుండే ఉంటుంది. మహిళల హాకీలో ఆక్లాండ్లోని నార్త్ హార్బర్ నేషనల్ హాకీ సెంటర్లో నిన్న జరిగిన ఎఫ్ఐహెచ్ హాకీ మహిళల నేషన్స్ కప్ న్యూజిలాండ్ గ్రూప్ స్టేజ్ మ్యాచ్లో భారత జట్టు జపాన్ను 2-1 గోల్స్ తేడాతో ఓడించింది. విశేషాలు మరొకసారి. భారత్ అనుసరించే విధానాలన్నీ మానవాళి ప్రథమం అనే సూత్రంతో రూపుదిద్దుకుంటాయని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ G7 అవుట్ రీచ్ సదస్సులో చెప్పారు. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు డొనాల్డ్ ట్రంప్తో ద్వైపాక్షిక సమావేశం జరపనున్నారు. నీట్ పరీక్షకు సంబంధించి జరిగే మోసాల పట్ల విద్యార్థులు తల్లిదండ్రులు అప్రమత్తంగా ఉండాలని జాతీయ పరీక్షల సంస్థ కోరింది. ఫీఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్ టోర్నమెంట్లో ఫ్రాన్స్ సెనగల్ నుంచింది. ఐసీసీ మహిళల క్రికెట్ ప్రపంచకప్లో భారత జట్టు ఈవేళ నెదర్లాండ్స్తో తలపడుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல

0: இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை இமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
3: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை

0: அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். குஷி திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆத் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சிவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் FM கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக வாதி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: எஃப்எம் கோல் வழங்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ருத்ரன் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் நித்யஸ்ரீ வெங்கட்ராமன் MCD பாடியுள்ள பாடல்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கும் முன்,
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: हमारी माँ बहनों का गर्व, उनका योगदान, उनका सामर्थ्य आज देश अनुभव कर रहा है.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
6: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के, अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஸ்வயமகி கட்படை பாரதிய சேனா.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்சனை லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நேரம் 8:48, 50 நொடி. எஃப்எம் கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ராயன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

நேயர்கள் மனவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரைசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில்

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. சலமு. வலஜி ராகத்தில் அமைந்த லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம் ஆதிதாளம்.

கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பாலின்சு காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி, ஆதிதாளம்.

0: மத்யமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने सभी देशों से अंतर्राष्ट्रीय समुद्री मार्गों की सुरक्षा सुनिश्चित करने और नाविकों को संघर्ष से जुड़े खतरों से सुरक्षा देने की अपील की है. फ्रांस में G7 शिखर सम्मेलन के आउटरीच सत्र में समुद्री व्यापार के

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: சுகமான ராகங்களில் தொடர்ந்து வள்ளி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே வியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேரம் 10:43. சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் வானமே எல்லை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்சனே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: விஐபி திரைப்பட பாடல் ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ளது.

101.1 MHz FM கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:19:48. திரைக்காலத்தில் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தனுஷ் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.

0: அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.
1: வாழ்வின் நெறி காட்டியது குறள் அமுதம். MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர். ராஜீவ் அவர்கள்

அவர்களின் பாட்டு, திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லைவ் நியாசம் டிசிபி பிரபு, கொரக்க தண்டலம் கே எஸ் திருநாவுக்கரசு ஆகியோரின் தவில், இடம்பெறுவது சதுஸ்ர ஜாதி திருப்புடத்தாளம். 2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை, ஸ்வர்ணா ரேதாஸ் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் ஆர் எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். தியாகத்தின் தீபம் ஜான்சி ராணி. உரை வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி. உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியலின் வளர்ச்சி ஐ அக்ஷயா வழங்கும் உரை. அறம் புகட்டிய ஔவையின் மடி. உரை வழங்குபவர் எஸ் உத்ரா. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கா விஷய ஹே. 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டின் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 11:45 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக பாசமலர் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ரஷ்யோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபா வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து குமுதம் திரைப்படத்திற்காக MS ராஜேஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே வியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேரம் 12:14, 20:00. எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
5: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா,

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய்

0: அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து, எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைப் பொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா்.

0: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
1: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும் புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா இப்ப கொள்முதல் பண்ணிக்கிறது.
2: இந்த ரெண்டு வருஷமா அங்கே வர்றா விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
3: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி நேரம் 12:50.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
4: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மகாகவி பாரதியார் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் TL தியாகராஜன். பாடலுக்கு இசை K பத்மநாபன்.

மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெலிசை பாடல்களை நாளை மதியம் 12:50 கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று ஆர். ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரை பி. கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி. சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், அர்த்தநாரீஸ்வரம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, குமுதக்ரியா ராகம், ரூபக தாளம்.

தொடர்ந்து ஜாலந்தர சுபீடஸ்தே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை வலஜிராகம் ரூபகதாளம்.

நேரம் 1:37:50. ஆர். ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சேரை பி. கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி. சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ஸ்ரீகிருஷ்ண பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடிராகம், ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.

இதுவரை லய விநியாசம் நிகழ்ச்சியில் டிசிபி பிரபு, கொரக்கத்தண்டலம் கே எஸ் திருநாவுக்கரசு ஆகியோரின் தவில், இடம்பெற்றது சதுஸ்ர ஜாதி திரிபுட தாளம். நேரம் 2:45, ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சித்ரா, கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ரல.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நிறைவாக பத்ரி திரைப்படத்திற்காக ரமணா கோகுலா தேவி ஸ்ரீ பிரசாத் பாடியிருக்கும் பாடல்.

உன்மிடியை பார்த்து அடைக்குது மூச்சு, வடியில சாஞ்சு புரியுது மனசு, கடக்கலி எடுப்பில் எங்களை ஆட்டுறிய. ஓ ரம்யா ரம்யாவா, ரொம்ப எங்கிற எங்கிற நான், பிச்சுக்க என்ன ரகசிய சேர்க்கிறனா.

உண்மையை பார்த்து அடிக்குது மூச்சு, மடியில தாஞ்சு புரிகிறது மனசே, கடக்கலை எடுப்பில் எங்களை ஆட்டிறிய. ரம்யா ரம்யா ரம்ப எங்கிற நான் பிச்சிக்க என்ன ரகசிய ஸ்நேகிதனா.

0: கட்டினால் சுயம் ஹி கட்படை. பாரதிய சேனா.
1: விளம்பரங்களை தொடர்ந்து தேநீர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க?

0: தற்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
5: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பனா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெட்டர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: தேனி நேரம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருக்கும் பாடல் காதல் படத்திற்காக சுனிதா சாரதி பாடியுள்ளது.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்வர்ணா ரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். முதலில் வந்தே மாதரம் என்போம். ராகம் கேதாரம், ஆதி தாளம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்.

நேரம் 5:29. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்வர்ணா ரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கபாலி ராகம் மோகனம், ஆதிதாளம் பாபநாசம் சிவன் பாடல்.

நிறைவாக விட்பேறு விழவும். சிந்து பைரவி ராகம், ஆதி தாளம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்வர்ணா ரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், தியாகத்தின் தீபம் ஜான்சிராணி உரை.

0: வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி. உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியல் வளர்ச்சி, ஐ அட்சயா வழங்கும் உரை. அறம் புகட்டிய ஔவையின் மடி, உரை வழங்குபவர் எஸ் உத்ரா. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷாஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டின் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 11:45 திரை கானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், வாணி ஜெயராம் வழங்கும் பஜன், ஷரத் சுத்தானோ அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை, காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை, எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகா அபியாசம், பிராணயாமா குறித்த தகவல்கள், திக்கன கவிதா ரீதுலு உரை வழங்குபவர் டாக்டர் யு மோகனகுமாரி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், இரு எழுத்தாளர்களின் சந்திப்பு, பங்கேற்பவர்கள் ஆர் கே நாராயணன், டி ஜானகிராமன் ஆகியோர், 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார். நான்கு முப்பதுக்கு பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் யோகா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன், உரை வழங்குபவர் அர்ஜுன் ஸ்ரீவத்சா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் பி கவின் பிரணவி, மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ வழங்கும் பாட்டு, ஃப்ரம் ஏர் வேவ்ஸ் டு ஹார்ட்ஸ் உரை வழங்குபவர் ஏ அர்ஷித் வருண் அவர்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி, பங்கேற்பவர்கள் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள், 11:45 திரைகானம், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு, அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரை இசையில் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக யுகேந்திரன் ரேஷ்மி பாடியிருக்கும் பாடல்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ருயந்தாம் பிரவாச்சிகா நிதி ஜா. ஆதௌ முக்கியாஹ வார்த்தாஹ. G7 இத்தியஸ்ய நேதாரஹ வைஷ்விக ஸ்திரதாம் சுரக்ஷா சஹகாரம் பஹுராஷ்ட்ரிய சங்கடித அபராதஸ்ய பிரதிகார பிரயத்னாஞ்ச கேந்திரியமானாஹ கோஷணானாம் ஶ்ருங்கலாஹ ஸ்வீகிருதவந்தஹ. பிரான்ஸ் தேசஸ்ய இவியான் நகரே G7 இதி சிகர சம்மேலனேன சமம் பிரதானமந்திரி நரேந்திர மோடி அமெரிக்கா தேசஸ்ய ராஷ்ட்ரபதினா டொனால்ட் ட்ரம்பேன சஹ மேலனம் கரிஷ்யதி. சஹ பிரான்ஸ் தேசஸ்ய பிரமணம் பாகத்வேன அத்ய சாயங்காலே பாரிஸ் நகரம் பிராப்ஸ்யதி. ரக்ஷாமந்திரி ராஜநாத் சிம்ஹ பாரதஸ்ய சார்வபௌமதா நிர்விவாத்யமிதி கதயன் ஆதங்கவாதம் விருத்திய சர்ஜிகல் ஸ்ட்ரைக்ஸ் பாலாகோட் ஆபரேஷன் சிந்தூர் இத்யதானி ச நிர்ணாயக

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாரா திவ்யதர்ஷினி. இன்று நாம் இந்திய வரலாற்றில் தைரியம், வீரியம் மற்றும் நாட்டுப்பற்றின் அடையாளமாக விளங்கிய ஒரு மகத்தான பெண்மணியை பற்றி பேசப்போகிறோம். அவர் ராணி லக்ஷ்மிபாய் ஆவார். அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய வீர வாழ்க்கையும் தியாகத்தையும் நினைவு கூறுவோம். லக்ஷ்மிபாயின் ஆரம்ப வாழ்க்கை 1828 நவம்பர் மாதம் 19 அன்று வாரணாசி நகரில் பிறந்தார். இவரை இயற்பெயர் மணிகர்ணிகா ஆகும். இவரை அன்பாக மனு என்று அழைப்பார்கள். இவரின் தந்தையின் பெயர் மொரோபன் தாம்பே, தாய் பகிர்தபாய் ஆவார்கள். இவர் சிறு வயதிலேயே குதிரை சவாரி, வால் சண்டை, வில்வித்தை போன்றவற்றில் பயிற்சி பெற்றுள்ளார். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சமூகம்தான் இருந்தது. அந்த சமூகத்தை உடைத்தெறிந்து மனு மிக தைரியமான ஒரு துணிச்சலான பெண்ணாக மாறினார். அதன் பின் அவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் என்று அழைக்கப்பட்டார். பின்

அவர் ஜான்சி மன்னர் கங்காதரராவை திருமணம் செய்த பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் இறந்து விட்டார். அவர்களுக்கு இயற்கையில் குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் அந்த தத்தெடுப்பை ஏற்கவில்லை. அந்த தத்தெடுப்பை டாக்ரின் ஆஃப் லப்ஸ் என்ற கொள்கையின் பயன்படுத்தி ஜான்சி ராணியை கைப்பற்ற முயன்றனர். அந்த கொள்கையின் பொருள் என்றால், ஒரு இந்திய மன்னருக்கு இயற்கையான ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு ஆட்சிக்குள் இணைத்துக் கொள்வார்கள். மன்னர் தத்தெடுத்த மகனை வாரிசாக ஏற்க மாட்டார்கள். இதன் மூலம் பல சிறிய ராஜ்யங்கள் ஆங்கிலேயர்களை கைப்பற்றப்பட்டன. இதன் மூலமாக ராணி லக்ஷ்மிபாயை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேய ஆட்சி சிதறியது. ஏனென்றால் இதற்கு ராணி லக்ஷ்மிபாய் கடுமையான எதிர்த்தார். அவர் கூறிய புகழ்பெற்ற வார்த்தை, "என் ஜான்சியை நான் ஒப்படைக்க மாட்டேன்." இவர் 1887 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் தொடங்கினார். ராணி லக்ஷ்மிபாய் அதில் வீரத்துடன் பங்கேற்றார். இவரின் போரின் புத்தி கூர்மை எப்படி இருந்தது என்று கூறினால், போரின் எதிரிகள் பலவீனமாக அறிந்து தந்திரமாக தாக்குதலை நடத்தினார். குறைந்த படைகளுடன் கூடிய திறமையான போர் திட்டம் அமைத்திருந்தார். மக்களையும் படை வீரர்களையும் ஒன்றுபடுத்தி உற்சாகப்படுத்தினார். அவசர நேரங்களில் வேகமான மற்றும் சரியான முடிவுகளை எடுத்தார். பெண்களையும் போர் பயிற்சியில் ஈடுபடுத்திய பின்னரே அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். அரசாட்சியை நல்ல முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்ற திறமையான ராணி அவர். இந்த ராணி நண்பர்களுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டணி அமைத்தார். தேசப்பற்று மற்றும் தலைமைத்திறன் மூலம் மக்களின் மரியாதையை பெற்றார். குதிரை மீது தன்னுடைய குழந்தையை முதுகில் கட்டி கொண்டு போரில் பங்கேற்றார் என்ற வரலாறு கூறுகிறது. இவரின் தியாகம் வெறும் தியாகம் என்று கூற முடியாது. நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயிரையே தியாகமாக செய்தார். தனிப்பட்ட வாழ்க்கையை விட மக்களின் நலனையும் நாட்டின் மரியாதையும் முக்கியமாக கருதினார். ஆங்கிலேயர்களின் அடிபணியாமல் இறுதி வரை போராடினார். தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் ஜான்சியின் உரிமை போராடினார். அரண்மனை சுக வாழ்க்கையை விட்டுவிட்டு போர்க்கள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். பெண்களுக்கும் நாட்டிற்காக தியாகம் செய்ய முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர். அவரது வீர மரணம் இந்த மக்களிடையே சுதந்திர உணர்வை எழுப்பியது. தன்னம்பிக்கை, தேசப்பற்று, தியாகம் ஆகியவற்றின் சின்னமாக இன்று அவர் நினைவு கூறப்படுகிறார். உயிரை விட உயர்ந்தது நாடென்று நினைத்தால் உரிமைக்காக இறுதி வரை போராடினாள். தியாகத்தின் தீபமாக என்று ஜொலித்தாள் வீரராணி லக்ஷ்மிபாய் ஆவார். இவர் 1858 ஜூன் 1 போரில் வீரமரணம் அடைந்தார். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 29 மட்டுமே. ஆனால் குறுகிய வாழ்க்கையிலேயே அவர் இந்திய மக்களின் மனதில் அழியாத இடத்தை பெற்றார். ராணி லக்ஷ்மிபாய் வெறும் ஒரு ராணி அல்ல, அவர் பெண்களின் தைரியத்தின் சின்னம், நாட்டுப்பற்றின் எடுத்துக்காட்டு, சுதந்திரத்தின் குரல். அவர் காட்டிய துணிச்சல் இன்று வரை இளைஞர்களுக்கு ஊக்கமாக உள்ளது. அந்த காலத்தில் பெண்கள் அதிக உரிமை இல்லை. ஆனால் ராணி லக்ஷ்மிபாயோ, பெண்களும் சாதிக்க முடியும், பெண்களுக்கும் நாட்டை காக்க முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்தார். இன்று பெண்கள் பல துறையில் சாதிப்பதற்கு அவரை போன்ற ஒரு வீர பெண்கள் ஒரு காரணம்தானே. நாம் அவரிடம் என்று கற்றுக்கொள்வது வாழ்க்கை நமக்கு என்ன பாடங்கள் சொல்கின்றது என்றால், ராணி லக்ஷ்மிபாய் கூறுவார், தைரியம், தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று, அநீதிக்கு எதிராக போராடும் மனப்பான்மை. வயது சிறியது என்றாலும் சாதனை பெரியதாக இருக்க வேண்டும் என்பது அவரின் கூற்றாகும். அதே போல் நாமும் வாழ வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அவரின் நினைவு நாள் கொண்டாடப்படுவது அவரின் தியாகத்தை மறக்காமல் இருக்கவே. அவர் கோட்டையை பாதுகாக்க வீரர்கள் இணைந்த பொழுதும் அவர் விற்காமல் தனக்கான மரியாதையையும் தனக்கான போராட்டத்தையும் முன்கொண்டு அவர் தனக்கு என்ன வேண்டும் என்பதனில் மிகவும் கூர்மையாக இருந்தார். அவர் பயன்படுத்திய குதிரையில் பாதல் மிகவும் பிரபலமானது என்று கூறுவார்கள். ஆங்கிலேய படைகள் ஜான்சியை முற்றுகையிட்ட பொழுதும் அவர்கள் சரணடையவில்லை. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்று யோசித்தார். அவரது வீரத்தை பார்த்த ஆங்கிலேயர்கள் அதிகாரியே பாராட்டினார்கள். பெண்களுக்கு இருக்கும் வீரம் அப்படிப்பட்டது என்று அவரிடம்தான் கற்றுக்கொண்டார்கள் என்று கூறுவார்கள். இது வெறும் வரலாறு அல்ல. நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களை

மதிக்கும் நாள். நண்பர்களே, ராணி லக்ஷ்மிபாய் போன்ற வீரர்களின் தியாகம்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. தைரியம் இருந்தால் எந்த சவாலும் பெரிதல்ல. அந்த வீர ராணிக்கு நம் மரியாதை என்றென்றும் இருக்கும். அவர்கள் வீரத்தின் தீபம் ஏந்தி வந்தால் விடுதலை கனவை மனதில் நட்டால் வாழ்பிடித்து போர்க்களம் சென்றால் வீர மரணத்திலேயும் புகழை வென்றால் ராணி லக்ஷ்மிபாய் பெயர் இன்றும் வரலாற்றில் ஒலிக்கிறது. அவர் தைரியம் தலைமுறைகளை விழிக்க செய்கிறது. ராணி ஜான்சி என்ற வீர பெண்மணி இந்தியாவின் பெருமைமிகு சுதந்திர சின்னம் ஆவாள். இப்படிப்பட்ட பெண்மணியின் தியாகத்தையும் வீரத்தையும் நம் மரியாதையுடன் என்றென்றும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை தியாகத்தின் தீபம் ஜான்சிராணி, உரை வழங்கியவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி. தொடர்ந்து உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியலின் வளர்ச்சி, ஐ அக்ஷயா வழங்கும் உரை கேட்கலாம்.

அன்பார்ந்த வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பெயர் அக்ஷயா ஐயனார். நான் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை உயிரி தொழில்நுட்பவியல் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றேன். இன்று நான் உங்களிடம் பேசவிருக்கும் தலைப்பு உயிரி தொழில்நுட்பத்தின் அறிவியலின் வளர்ச்சி. உயிரி தொழில்நுட்பவியல் என்பது உயிருள்ள செல்கள், நுண்ணுயிரிகள் அல்லது அவற்றின் கூறுகளை பயன்படுத்தி மனித குலத்திற்கு பயன்படும் புதிய தயாரிப்புகள், மருந்துகள், உணவுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் துறையாகும். இது உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தை இணைத்து மரபணு பொறியியல் மூலம் வேளாண்மை, மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. உயிரி தொழில்நுட்பம் என்பது நுண்ணுயிரிகள் மற்றும் நன்மை பயக்கும் மரபணுக்களை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை, மருத்துவம், சுற்றுச்சூழல் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் நுட்பமாகும். அறிவியல் அடிப்படையில் உயிரினங்கள் மேற்கொள்ளப்படும் மாற்றம் முயற்சிகளை உயிரி தொழில்நுட்பம் என்று கூறலாம். உயிரி தொழில்நுட்பம் என்ற சொற்றொடர் 1970களில் உருவாக்கப்பட்டது என்றாலும் இந்த நுட்பம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும். 21ஆம் நூற்றாண்டில் உயிரி தொழில்நுட்பமானது அடிக்கடி மரபு பொறியியலுடன் சுட்டி அனுப்பப்படுகின்றது. எனினும் இந்த சொல் மிக அகலமாக எல்லைகளை கொண்டது. மனித இன தேவைகளுக்காக உயிரினங்களில் சில மாற்றம் செய்யப்பட்ட நடைமுறை வரலாற்றை கொண்டது. உள்நாட்டு பயிர்களின் தரத்தை அதிகரிக்க செயற்கை தேர்வு மற்றும் கலப்பின முறை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உயிரி தொழில்நுட்பத்தின் அனைத்து உபயோகங்களும் உயிரியல் பொறியியலை தழுவியது. நவீன அணுகுமுறையின் புதிய உத்திகளின் காரணமாக பாரம்பரிய தொழிற்சாலைகள் புதிய பயன்களை பெறுகின்றன. இவைகள் உற்பத்தி பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதும் உற்பத்தியை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. 1970 முன்பாக உயிரி தொழில்நுட்பம் பெரும்பாலும் உணவு தயாரித்தல் மற்றும் வேளாண்மை துறைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. 1970 பின்பு மேற்கத்திய அறிவியல் நிறுவனத்தால் உயிரிய தொழில்நுட்பம் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. உயிரி தொழில்நுட்பத்தில் மரபிழை சீரமைப்பு நுட்பம், திசு வளர்த்தல் மற்றும் கிட்டமட்டமான மரபணு இடமாற்றம் ஆகிய உத்திகள் அடங்கும். உயிரி தொழில்நுட்பமானது மரபியல், மூலக்கூறு உயிரியல், உயிரணு உயிரியல் ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்தது. மேலும் இவைகள் வேதிப்பொருளியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைந்திருக்கும். இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை கைகளில் தொலைபேசி இன்றி யாருமே காண முடியாது. கைகளில் அலைபேசி மற்றும் கணினியை வைத்து கொண்டு இந்த உலகையே கைக்குள் அடக்கி விடுகின்றனர். உலகின் எந்த பாகத்தில் நிகழவும் நிகழ்வை அறிந்து கொள்வதோடு பணிபரிமாற்றம், இணையவழி கல்வி, உணவை கூட கட்டளை அனுப்புவதன் மூலம் வீட்டிற்கே வரவைத்துக் கொள்கின்றனர். இதற்கெல்லாம் ஆணிவேராய் அமைவது அறிவியல். இவ்வுலகில் அறிவியல் இல்லையேல் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்படுகிறது. மருத்துவம், போக்குவரத்து, வானிலை வேளாண்மை என அறிவியல் துறைகளே இல்லை எனலாம். இக்கட்டுரையில் அறிவியல் வளர்ச்சி பற்றி காணலாம். மனிதனானவன் என்று அவனது வாழ்க்கையை இலகுப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க தொடங்கினானோ அன்றே தோற்றம் பெற்றுவிட்டது. பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ முறைகள் மற்றும் கட்டடக்கலை வடிவங்களை போன்ற இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்றுவிட்டன. சுமார் 5000 முன்னர் இரு கற்களை உரசுவதன் மூலம் தீப்பொறி உருவாகுவதை மனிதன் கண்டுபிடித்தல் இருந்து சக்கரங்கள், உலோகங்கள் என மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீண்டிற்கொண்டே செல்கின்றது. அறிவியலானது நம்மால் அறிந்து அளவிட மற்றும் முடிவுகளை எட்டக்கூடியதவற்றை

மட்டுமே பேசப்படுகின்றது. மனித மூளைக்கு எட்டாதவைகளை பற்றியும் ஏனைய கணிக்க முடியாதவற்றையும் பற்றி அறிவியல் பேசாது. அறிவியலின் வளர்ச்சி தோற்றத்தை நாம் சரியாக கணிக்க முடியாதுள்ள நவீன அறிவியலானது 17ஆம் நூற்றாண்டு அளவிலேயே தோற்றம் பெற்றது. ஆதி காலம் தொட்டே கடவுளால் இந்த உலகம் படைக்கப்பட்டதாகவும் பூமியில் நடைபெறுகின்ற அனைத்துமே கடவுளின் செயல்களே என்ற மனித மூட நம்பிக்கை மறுத்து இயற்கை மற்றும் ஏனைய பொருட்களின் தோற்றத்தில் உள்ள அறிவியலை இந்த உலகிற்கு எடுத்துரைத்தவர்கள் அறிவியலாளர்களே. அவர்களுள் கலிலியோ கலிலி ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களே இன்றைய அறிவியலானது மிக உன்னதமான இடத்தை அடைந்துள்ளது. இவர்களின் கண்டுபிடிப்புகளை இன்றைய நவீன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோலின. அறிவியலின் பிரம்மாண்ட வளர்ச்சியானது மனிதனை பூமியை கண்டடைய ஏனைய கோள்களில் குடியேற வழிவமைத்துள்ளது. காலம் காலமாக படிப்படியாக அறிவியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்று மனித வாழ்க்கையை லகுவாக மாற்றியுள்ளன. உயிரி தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள், செல்கள் மற்றும் உயிரியல் முறைகளை முறைப்படுத்தி மற்றும் பயன்படுத்தி மனித வாழ்வை மேம்படுத்தும் அறிவியல் துறையாகும். இத்துறையில் கடந்த சில சதாப்தங்களில் மிக வேகமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மரபணு மாற்றி புதிய பண்புகளை உருவாக்கும் தொழில்நுட்பம், உதாரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. பல்வேறு உயிரினங்கள் மரபணு இணைத்து புதிய மரபணு அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இது மருந்துகள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சேதமடைந்த திசுக்களை புதுப்பிக்கும் திறன் கொண்ட ஸ்டெம் செல்கள் மருத்துவத்தில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. உயிரியல் மருந்துகள், இன்சுலின், தடுப்பூசிகள் போன்றவை உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. மரபணு குறைபாடுகளை சரி செய்யும் சிகிச்சை முறையாக இது வளர்த்து வருகின்றது. கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயிரியல் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கு இது முக்கிய வழிவகுக்கின்றது. ஒரே மாதிரியான உயிரினங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் குளோனிங் என்று அழைக்கப்படுகின்றது. உயிரி தொழில்நுட்பம் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. வேளாண்மையில் அதிக மகசூல், நோய் எதிர்ப்பு பயிர்கள், மருத்துவத்தில் புதிய மருந்துகள், தடுப்பூசிகள், சுற்றுச்சூழலில் மாசு நீக்கம், தொழில்களில் உயிரி எரிபொருள் தயாரிப்பு. கிறிஸ்பர் தொழில்நுட்பம் ஆய்வகத்திலிருந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மரபணு நோய்கள், சிக்கிள் செல் அனிபியா போன்றவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. புதிய முறைகள் மேலும் துல்லியமானவைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. தனிப்பட்ட மருத்துவம் என்பது ஒவ்வொரு நபரின் மரபணு அடிப்படையில் தனிப்பட்ட சிகிச்சை ஏற்படுத்தப்படுகின்றன. புற்றுநோய் மற்றும் மரபணு நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் உருவாக்கப்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு என்பது மருத்துவ கண்டுபிடிப்பு வேகமாகிறது. AI மூலம் புரத அமைப்புகள் கணிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான மருந்து சேர்மங்களை அறிவில் பரிசோதிக்க முடிகிறது. செல்கள் மற்றும் ஜீன் சிகிச்சை முறைகளில் உடலுக்குள் நேரடியாக செல்களை மாற்றம் செய்து தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சில உயிரிய நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் உருவாக்கப்படுகின்றன. காலநிலை மாற்றத்திற்கேற்ற பயிர்கள் வளர்ப்பித்தல், கிறிஸ்பர் மூலம் புதிய பூச்சி எதிர்ப்பு, அதிக விளைச்சல் பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன. புதிய உயிரியல் அமைப்புகள் உருவாக்குதல் மூலம் செயற்கை உணவு, உயிர் எரிபொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்கள். மருத்துவம், புற்றுநோய், மரபணு சிகிச்சைகள் மூலம் வேளாண்மை பயன்படுத்தப்படுகின்றன. வேளாண்மையில் உயர்வு மகசூல் பயிர்கள் அதிக உற்பத்தி செய்யப்படுகின்றன. சுற்றுச்சூழலில் மாசு நீக்கம் போன்றவற்றை இது மிக வேகமாக சரி செய்து வழிவகைக்கின்றது. தொழிலில் உயிரி எரிபொருள், எண்ணெய் உற்பத்தி, என்சைம் உற்பத்தி, இது போன்ற வகையான உற்பத்திகள் செய்யப்படுகின்றன. உயிரி தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய அறிவியல் துறையாக வளர்ந்து வருகிறது. இது எதிர்காலத்தில் மேலும் புதுமையான கண்டுபிடிப்புகளை வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியலின் வளர்ச்சி ஐ அட்சயா வழங்கிய உரை கேட்டீர்கள். தொடர்ந்து அறம் புகட்டிய அவையின் மடி உரை வழங்குபவர் எஸ் உத்ரா.
1: அறம் புகட்டிய அவையின் மடி. நான் உத்ரா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பயின்று வரும் தமிழ் மாணவி. அறிவையும் அன்பையும் அருளும் அன்னையாகவும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அனைவருக்கும் மனிதநேயத்தை ஊட்டுகின்ற உன் புகழ் உலகம் முழுவதும் பரவட்டும் என்று உனக்கும் என் இனிய கருத்தை கேட்க உள்ள மக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற பெண் புலவர்களில் ஒருவர் ஔவையார். அவரை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை அவரின் நூல்களின் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் சமூகத்தின் மீது அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்பதையும் காண்போம். இந்த ஔவை என்ற பெயர் பற்றிய வரலாற்றாசிரியர்கள் கருத்தை காண்போம். சங்ககால ஔவையார், நடுக்கால

ஔவையார் ஆத்திச்சூடி எழுதிய பின்கால ஔவையார் ஒரே பெயரை கொண்ட வெவ்வேறு கால பெண் புலவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அது இருக்கட்டும். அரசர்களுக்கு அறிவுரை கூறிய ஔவையை காண்போம். சங்ககால ஔவையார் அரசர்களின் அரண்மனையில் மதிப்பு பெற்றவர். குறிப்பாக அதியமான் என்னும் மன்னருடன் நெருங்கிய நட்பு இருந்ததாக பாடல்கள் குறிப்பிடுகிறது. அதியமான் அரசனுக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தானே சாப்பிடாமல் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்று ஔவையாருக்கு கொடுத்ததாக கூறப்படும் கதை மிகவும் பிரபலமானது. மூவேந்தர் கதையை காண்போம். மூவேந்தர்கள் என்றால் யார் என்று நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள். மூவேந்தர்களை ஒன்றிணைத்த ஞானி என்று மக்களால் கருதப்படுபவர் ஔவையார் தனது அறிவு, தூது திறன் மற்றும் மரியாதைக்குரிய செல்வாக்கின் மூலம் அரசர்களிடையே சமாதானம் ஏற்படுத்தியுள்ளார் என்று பல இலக்கிய குறிப்புகள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் மூவேந்தர்கள் ஒரே இடத்தில் கூடிய போது ஔவையார் அவர்களுக்கு ஒற்றுமை, நல்லாட்சி மற்றும் தமிழின் பெருமை பற்றிய அறிவுரை கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கான வரலாற்று சான்றுகள் குறைவுதான். இவரை பற்றி ஒரு புராண கதையும் உள்ளது. முருகன் மரத்திலிருந்து நாவல் பழத்தை பற்றி ஔவையாரிடம் சுட்ட பழமா சுடாத பழமா என்று கேட்டதாகவும் ஔவையின் அறிவையும் பணிவையும் சோதித்ததாகவும் புராண கதை கூறுகிறது. அடுத்து குழந்தைகளுக்கான முதல் தமிழ் நெறிப்பாட ஆசிரியராகவும் மற்றும் மரியாதை, ஒழுக்கம், வாழ்க்கை அறிவு போன்றவற்றை ஒருங்கிணைத்து எழுதியவையே இந்த ஆத்திச்சூடியும் எனலாம். சங்க இலக்கியத்தில் பெண்களின் குரல் மிகவும் குறைவாக பதிவாகியுள்ளது. அந்த சூழலில் ஔவையார் எழுதிய பாடல்கள் பெண்களின் சிந்தனை, அரசியல் அறிவு, சமூக பார்வை ஆகியவற்றை வெளிப்படுத்திய முக்கியமான வரலாற்று சான்றுகளாக கருதப்படுகின்றது எனலாம். பொதுவாக ஔவையார் இயற்றிய மிக சிறந்த எளிய நடை நூலாக ஆத்திச்சூடியை பற்றி பலரும் பேசியிருப்பர். இங்கு நாம் பேச போவது அவர் எழுதிய நல்வழியினுடைய பற்றிதான். நல்வழியில் நல்ல வழியில் நடப்பவன் உயர்வான் என்ற உண்மையை உணர்த்தும் அரிய தமிழ் பொக்கிஷம்தான் நல்வழி. மனிதர்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டிய முறைகளை எளிமையாக எடுத்துரைக்கும் சிறப்பு நூலாகவும் இதில் ஒழுக்கம், பணிவு, கல்வி, நல்ல நடத்தை, சக மனிதர்களை மதித்தல் போன்ற உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை கூறப்படுகின்றது. இந்நூலில் குறிப்பிட்டுள்ள 40 பாடல்களில் 3 முக்கிய நெறிமுறை பாடலை காண்போம். இங்கு முதல் பாடல் இதோ. இது பாடல் 4. எண்ணிய ஒரு கருமம் யாருக்கு செய் ஒண்ணாது புண்ணியம் வந்தேது போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விடுவெடித்து மாத்திரை கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. இப்பாடலின் பொருளை போது காண்போம். கண் தெரியாத ஒரு குருடன் மாங்காயை அடிக்க முயற்சி செய்வது போலதான். மரத்தில் இருக்கும் மாங்காயை அடிக்க முயற்சி செய்த இவர் கையில் வைத்திருந்த தன் தடியை எரிந்து இழந்து விட்டாராம். இதே போலதான் ஒருவர் காலம் அறியாமல் ஒரு செயலை செய்தால் தன்னிடம் உள்ளதை இழக்க நேரிடும். அதனால் காலம் கருதி ஒரு செயலை தொடங்க வேண்டும். காலம் நீட்டித்து கொண்டே சென்றால் அதன் பயன்களும் குறைந்து கொண்டே செல்லும். இப்பாடலில் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று அண்ணாவின் கருத்துக்கிணக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஔவை இதில் எண்ணிய செயலை காலம் கடத்துதல் எவ்வளவு குற்றம் என்பதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுடன் விளக்கியுள்ளார். இப்பொழுது காலத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து பணத்தை பற்றி ஔவை என்ன கூறியிருக்கிறார் என்று காண்போம். இது பாடல் 22. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள் கூடிவிட்டு ஆவிதான் போயினப்பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். இப்பாடலின் பொருளை காண்போம். சக மக்களுடன் துன்பங்களை விளைத்து விட்டு ஓடி ஓடி பணத்தை தேடும் மனிதர்களே இப்பாடலை கேளுங்கள். உங்கள் உயிர் பிரிந்து போகும் போது மக்களை துன்பப்படுத்தி சேர்த்து வைத்த பணம் உன்னுடன் வராது. அதை வேறு யாரோதான் அனுபவிப்பர். ஆதலால் உயிர் தம் உடலில் இருக்கும் போதே மனிதர்களை துன்பப்படுத்தாமல் அவர்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்துவிட்டு வைத்திருக்கும் பணத்தில் உனக்கு நன்மை தரும் செயல்களையும் செய்துவிட்டு இருந்தால் நன்மை என்கிறார். இப்பாடலில் ஔவை பணம் எவ்வாறு மனிதனின் குணங்களை கட்டுப்படுத்தி சமூகத்திலிருந்து அம்மக்களை வெறுக்க வைக்கிறது என்று நன்றாக குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அடுத்து பசி வந்தால் பத்தும் பறந்து போகுமாம். இதற்கு இணையான ஒரு பாடலை காண்போமா? இது பாடல் 26. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம் தவர், உயர்ச்சி, தாளன்மை, தேனின், கசிவந்து சொல்லியார் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போகும். இப்பாடலின் விளக்கத்தை காண்போம்.

0: ஒருவனுக்கு பசி தோன்றும் போது அவனிடத்தில் உள்ள சிறந்த குணங்கள் அனைத்தும் போய்விடுமாம். இதைதான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்களாம். அந்த பத்து என்ன என்பதை காண்போமா? அவை மானம், குலப்பெருமை, கல்வி, வலிமை, அறிவு, பிறர்க்கு கொடுக்கும் குணம், தவம், பெருந்தன்மை, தளராத முயற்சி, தேன் போல் பேசும் மங்கையின் மேல் உள்ள ஆசை ஆகிய பத்தும் பறந்து போகுமாம். இதில் இவர் உணவால் ஏற்படும் பசியை மட்டும் தான் சுட்டி காட்டியுள்ளார் என்றால் நிச்சயம் இல்லை. இதில் மனிதர்களின் மனதில் ஏற்படும் ஆசை என்னும் பசியை பற்றியும் சுட்டி காட்டியுள்ளார். ஆசைப்படுவதை அடைவது என்பதெல்லாம் சரிதான். ஆனால் அது எதன் மேல் ஆசைப்படுகிறோம், எவ்வாறு அடைகிறோம் என்பதை பொறுத்துதான். வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்காக இயற்றிய பாடல்களில் 40 இங்கு பார்த்தோம். அவை இயற்றிய ஆத்திச்சுடியை கேட்காமல் சென்று விட்டால் எப்படி? வாங்கள் கேட்போம். ஆத்திச்சூடியில் அமைந்துள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய சில பாடல்களை காண்போம். அறம் செய்ய விரும்பு என்ற சிறந்த வழியில் தொடங்கும் 90 மேற்பட்ட பாடல் வரிகளாக அமைய பெற்றிருக்கின்றன. இதன் மைய கருவை கேட்போம். தமிழ் எழுத்துக்களான உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து வரிசைப்படி ஒவ்வொரு எழுத்திலும் தொடங்கும் நல்லொழுக்க கருத்துக்களை ஔவையார் அமைத்துள்ளார். இதன் நோக்கமாக அறிஞர்கள் கருதுவது தமிழ் எழுத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் ஒன்றாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். இன்றைய வேகமான உலகத்தில் மனிதர்கள் பல நவீன சாதனைகளை அடைந்தாலும் நல்ல மனிதநேயம் மற்றும் ஒழுக்கம் இல்லையெனில் அந்த முன்னேற்றம் முழுமையடையாது என்பதை ஆத்திச்சுடி தெளிவாக உணர்த்துகிறது. அறம் செய்ய விரும்பு, ஈவது விலங்கில், ஒப்புரவு ஒழுகு போன்ற வரிகளில் மனித சமுதாயத்தை ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ வழிகாட்டும் பொன்மொழிகளாக திகழ்கிறது. ஆத்திச்சூடியின் ஒளி எப்போதும் நம் மனங்களில் சமூகத்தின் நல்வழி காட்டும் தீபமாக நிலைத்திருக்கும் என்று இவ்வாறே நம்மை மடியில் அமர்த்த செய்து கற்றுத்தருவதற்கென இயற்றப்பட்ட சிறந்த படைப்புகளை நம் கண்டோம் என்று கூறிவிட்டு எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இளைய பாரதம் நிறைவு பெற்றது. இப்போது திரைப்பட பாடல் ஒன்று. 7 அறிவு திரைப்படத்திற்காக பல்ராம் சுஜித் சுரேசன் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆம் ஆண்டு 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீன மயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தாவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம்

0: கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 24.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லீட்ஸில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் நெதர்லாந்துக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 87 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் ஈனாம் திட்டத்தின் மூலம் மதுரை மாவட்ட விவசாயிகள் பயன்பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது குறித்து, திருப்பூர் மாவட்ட ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஆணையர் திரு விசிக் ரஞ்சன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் ஈனாம் எனப்படும் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள், குறிப்பாக தென்னை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப் பெறவும், வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் ஈனாம் என்ற தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மதுரை மாவட்டத்தில் மதுரை விற்பனை குழுவின் கீழ் மதுரை, திருமங்கலம், வாடிப்பட்டி, மேலூர் மற்றும் முசலம்பட்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது தமிழகத்திலேயே மட்டை தேங்காய்கள் அதிக அளவு விவசாயிகளிடமிருந்து கொண்டுவரப்பட்டு தேசிய மின்னணு சந்தை மூலம் விற்பனை செய்து வரும் ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக விளங்கி வருகிறது என்கிறார் விற்பனை கூட பொறுப்பாளர் திரு இன்னாசி முத்து.
3: விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு வந்து மின்னணு தேசிய சந்தை மூலம் விற்பனை செஞ்சு கொடுக்குறோம். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 48 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இங்கே வந்து அவங்களுடைய விளைபொருள்களை ஈனாம் முறையில் விற்பனை பண்ணி கொடுக்குறோம். இதனால வந்து விவசாயிகளுக்கு தரகர் பிரச்சனை இல்லாமல் அவங்களோட விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. வெளியூர் வியாபாரிகள் கூட வந்து ஆன்லைன் மூலமாக ஏலத்தில் எடுக்கிறாங்க.
2: மேலும் விவசாயிகள் விளைபொருட்களை தேசிய வேளாண் சந்தை மூலம் மின்னணு பரிவர்த்தனை முறையில் விற்பனை செய்வதால் வெளியூர் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் விற்பனைகளில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கும் நிலையில் விவசாயிகளுக்கு அதிகமான லாபம் பெற இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை பெரிதும் வழிவகுக்கிறது. மேலும் மத்திய அரசின் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் ஏலம் நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதுடன் விற்பனை செய்த விளைபொருட்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் அதற்கான பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்ட விவசாயிகள்.
4: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கணும். இது கொஞ்சம் வெற்றிகரமாக தமிழ்நாட்டிலே கூடுதலாக இப்போ கொள்முதல் பண்ணுகிறது.
5: இந்த 2 வருஷமா அங்கதே வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையாக தெரிஞ்சிருது. பேங்க்ல பணம் ஏற்றி விட்டுறாங்க 1 வாரத்தில். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கமிஷன் இல்லை, வரி இல்லை, எதுவும் இல்லை. அதனால பரவாயில்ல.
1: மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சார்பில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் மற்றும் அது தொடர்பான பயன்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் 19ஆம் தேதி

0: நடைபெறுகிறது. இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஆணையர் திரு விசிக் ரஞ்சன் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
1: Today we have called this meet regarding the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana. PMVBRY scheme is a central government scheme. Approximate outlay of up to 1 lakh crore. The scheme has basically two parts. Part 1 is for employees. Part B is for employers. So in the Part A, employees will get benefit of maximum up to 15,000 rupees. Those who have joined the employment for the first time, all those employees will get this benefit of up to 15,000 under Part A. Under Part B, employers will be incentivized for job creation. So under Part B, employers can get maximum benefit amount of 3,000 rupees per employee per month. The actual benefit amount is slab-wise, with three slabs are decided, 1,000, 2,000 and 3,000 as per the wages of the employee. So just to illustrate, if an employer has 100 employees, so then he can get 3,000 into 100 each month maximum amount benefit for these 100 employees. So that is like 3 lakhs per month he can get the benefit amount. Part B is for both first timers and rejoinees. What I mean is that those who have joined the employment for the first time, as well as those who have left other companies and joined in this establishment. Both of these categories of employees, in Part B, employer will get the benefit. So this is the basic regarding the scheme. So now a nationwide event regarding the launch of the scheme that is being planned on 19th. Along with the national event, we will have local events at around 200 locations across India. I have the figure of total registered establishment under Tirupur, that is around 11,000. Out of that, around 7,000 establishments are under working condition, approximately that much. Employee and employer, both are interested, under 20 establishments, then they can cover. And for employees, less than 15,000 wages, it is compulsory. If it is more, then it is voluntary. Still, they can cover. I'm telling about the employees. Salary limit, 15,000.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் மாவட்ட வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் கேர் பச்சை அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட வேளாண் துறை மற்றும் ரோவர் அறிவியல் மையம் சார்பில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி செட்டிவிளங்க கிராமத்தில் நடைபெற்ற விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் வேளாண் அறிவியல் மைய தலைவரும் மூத்த விஞ்ஞானியுமான திருமதி கோகிலாவாணி மற்றும் ஆய்வக தொழில்நுட்பவியலாளர் சதீஷ்குமார் மற்றும் வேளாண் அலுவலர் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம், மண்புழு உரத்தின் பயன்கள், மண் மாதிரி சேகரிப்பு, அங்ககம் மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், மண்வளம் பாதுகாப்பு, நுண்ணுட்ட சத்துக்கள், பசுந்தால் உரம் பயன்பாடுகள், பசுந்தலை பயிர் பயன்பாடு, உயிர் உரம் பயன்பாடு மூலம் சாகுபடி செலவு குறைத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய குறித்து விரிவாக எடுத்து கூறி விளக்கம் அளித்தனர். முகாமில் இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் தென்னை, மா, கொய்யா போன்ற மரக்கன்றுகள் விவசாயிகள் வழங்கப்பட்டன. மேலும் மண்புறு உளம் வழங்கப்பட்டன. இப்பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட முன்னோடி விவசாயி பெரியசாமி நம்மிடம் கூறுகையில்,
3: வணிக வளாகத்தில் விவசாயிகளை அழைச்சி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதில் மண் வளத்தை பாதுகாக்கணும், தக்க பூண்டு அவரியெல்லாம் விதைச்சி வெட்டி விட்டு பூமியை வளப்படுத்தணும்னு சொல்லி இயற்கை முறையில் விவசாயம் செய்ய சொல்லி பயிற்சி நடத்தினாங்க. இந்த பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி செயல்படுத்துறதுக்கு நல்ல அறிவுரையாக இருக்கிறது, நல்லா அமைஞ்சிருக்கு. அவங்க சொன்ன கருத்துரைப்படி இனிமேல் விவசாயிகள் நாங்கள் வந்து மண் வளத்தை பாதுகாப்போம்.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சியுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வலுவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வாஞ்சிநாதனின் ஒப்பற்ற வீரமும் நாட்டுப்பற்றும் தன்னலமற்ற தியாகமும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எண்ணற்ற வீரர்களுக்கு உந்து சக்தி

0: யாக அமைந்திருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பில் நாடு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களின் நலனுக்காகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் மேலும் 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். புதிய ராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத்தின் நியமனம் குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பி ஆர் சங்கர் விமர்சிப்பது போல் போலியான காணொலி பதிவை பாகிஸ்தானைச் சேர்ந்த சமூக ஊடகங்கள் பரப்பி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பி ஆர் சங்கர் இதுபோன்ற எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் AI மூலம் இது உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் வித்தைக்காரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே

0: suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வாஸ்கோட காமா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் பாடியிருக்கும் பாடல்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: ரெபெல் திரைப்படத்திற்காக வேல்முருகன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:31:32. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து டீன்ஸ் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், டி இமான் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவாக ரோமியோ திரைப்படத்திற்காக ரவி ராய்ஸ்டர் பாடியிருக்கும் பாடல்.
1: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, கெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம் சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பள சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்காக நானே ஒட்டியா சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி போறேன்.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். இட் இஸ் 30 seconds and 30 minutes past 10. யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. வெல்கம் டு திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. On this evening's edition of M Time, we are going to listen to some amazing music, amazing English and Western music, old and new, of course. If you have a song request, please log on to tinyurl.com/airmysong. Fill out that simple form and send it in to me, and we will hopefully have music of your choice playing on air. To begin things, we are going to welcome the Beatles, who are going to perform Do You Want to Know a Secret?

0: தி இண்டியன் பீனல் கோட், தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் தி இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட், த்ரீ லாஸ் விச் ஃபார்ம்ட் தி பெட் ராக் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், தே ஹவ் பீன் கம்ப்ளீட்லி ஓவர் ஹால்ட் அண்ட் நியூ லாஸ் ஹவ் பீன் புட் இன் பிளேஸ். திஸ் கம்ஸ் ஃப்ரம் யூ நோ பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் ரிலென்ட்லெஸ் டிரைவ் தட் வி ஹவ் டு ரிட் அவர் regulatory framework of the colonial legacy.
1: True.
0: The earlier, so, you know, the repeal of archaic laws,
1: yes,
0: and the reform of various laws to make them people friendly, reduce compliances, etc. That is all part of the same concept,
1: yes,
0: or philosophy of changing the true grammar of governance,
1: right?
0: People friendly.
1: What you have given us as an overview of what has been achieved in the internal security field in India is extraordinary, and I think you've been one of the major parts of that. So congratulations for that, and thank you for sparing your time
0: you
1: for being here. So that was Mr. Rajiv Gauba, currently a member of the Niti Aayog, but former cabinet secretary and home secretary, who has lived through and implemented and been part of the success that the government has achieved over the past 12 years in internal security aspects of governance.
2: In the special series 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke, you were listening to an interview with Rajiv Gauba, member of Niti Aayog and former Cabinet Secretary to Government of India, on India's Decade of Transformation. Interviewer was Nitin Gokhale, Senior Journalist. This program is also available on our YouTube channel, News on AIR Official.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம். சிவந்தமன் திரைப்பட்டுக்காக எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.

0: தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க,
1: தலைகுனிவாக ஆனாங்க.
0: அறிவில் தெளிவிருக்கு நம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைத்த நேரம் நள்ளிரவு 12:10. இப்பொழுது கேட்கலாம் எருவின் மடியில்.

இணைந்த கைகள் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இந்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி வித்யா பாடியது.

0: கேட்டியா பாத்த சொல்றத, என்ன பாடுபது என்ன பாடுபது, அட பாடியா
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
1: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்,
0: அப்புறம்
1: ப்ரே பண்ணுவேன்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. ரிக்ஷாக்காரன், சவாலி சமாளி, உருதாய் மக்கள் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை

எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கிறோம். இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியது.

இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று நாம் கேட்க இருப்பது வெற்றி கொடிக்கட்டு மற்றும் விரும்புகிறேன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள். முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் குரல்களில் வெற்றி கொடிக்கட்டு, தேவாவின் இசையில்.

நேரம் 2:17 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலிகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 2:23. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் குழுவினரோடு பாடியது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக விரும்புகிறேன், உன்னிமேனன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 2:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிகரன், சோஃபியா சதீஷ் மற்றும் குழுவினர் குரல்களில்.

நேரம் 2:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சாதனா சர்க்கம் மற்றும் திப்பு ஆகியோர் பாடியது.

நேரம் 2:53 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வசுந்தரதாஸ் குரலில்.

0: he said, artificial intelligence has the potential to transform every aspect of human life. However, he underlined that the technology must be guided by values, responsible design, and effective governance. The G7 leaders adopted three key declarations aimed at promoting balanced, durable, and resilient growth, securing critical mineral supply chains, and creating a safer digital space for miners, with several partner countries extending support to the initiatives. During the G7 summit in Evian, France, the leaders issued a statement on balanced and resilient growth, stressing the need for stable energy markets, secure supply chains, and reforms in global economic institutions. They emphasized the importance of restoring safe navigation through the Strait of Hormuz, avoiding arbitrary export restrictions, and addressing widening global economic imbalances. The leaders also adopted a declaration focused on creating a safer digital space for miners. Hardcore woman Maoist Pushpa Mehto, carrying a bounty of Rs 10 lakh, surrendered before the Kolkata police in West Bengal after laying down her arms following 21 years of insurgency. Facing mounting pressure from joint security forces in Jharkhand's Saranda forest and the central government's Maoist Free India campaign, she decided to abandon the path of violence. The surrender, which took place in the presence of Police Commissioner Ajay Nanda in Kolkata, is being regarded as a major success for both the West Bengal and Jharkhand police. President Draupadi Murmu will embark on a 5-day visit to Madhya Pradesh and Odisha beginning today. The President's Secretariat said that on the first day of her visit, President Murmu will attend a program on the empowerment of tribal society through spiritual awakening at Betul in Madhya Pradesh. And in the FIFA World Cup 2026, Portugal were held to a 1-1 draw by DR Congo in the opening group K match in Houston, USA. Earlier, Austria registered their first World Cup history in 36 years, defeating Jordan 3-1. Defending champions Argentina began their campaign in emphatic fashion with a 3-0 win over Algeria. Argentina star Lionel Messi scripted history with a hat-trick, taking his World Cup tally to 16 goals and equaling Germany's Miroslav Klose as the joint highest scorer. In another group one fixture, Norway defeated Iraq 4-1 in their opening match. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் ஷராத் சுட்டாவன் அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து வாணிஜெயராம் அவர்களின் பஜன்ஸும் இடம்பெறும்.
3: ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே கார்யக்ரம் மே ஆயியே சுந்தே ஹே ஷரத் சுதவ்னே கா சாஸ்திரிய காயன். பிரஸ்துத் ஹே ராக் முல்தானி. விலம்பித் பந்திஷ் ஏக் தால் மே நிபத் ஹே, போல் ஹே கோகுல் காவ் கா சோரா. த்ருத் பந்திஷ் தீன் தால் மே நிபத் ஹே, போல் ஹே சுந்தர் சுரஜ நவா சாரி ரே. உன்னை தபலே பர் சங்கதி கர் ரஹே ஹே பண்டித் ராஜேந்திர அந்தர்கர், ஹார்மோனியம் பர் சங்கதி கர் ரஹே ஹே ஹர்ஷத் ராந்தடே.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவேரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில் அகத்தியர். நடந்த

நேரம் 5:18. நேர்கள் கேட்டு மகிழ்வது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், ஜே வி ராகவலு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குழுவினரோடு பாடியது

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுதுக்காக வர இருக்கும் அடுத்த பாடல் பி சுசிலாவின் குரலில் வானம்பாடி. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:24:42.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடை, அதே கண்கள். மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.